0: சொன்னானு பண்ணே அவுண்டு நின்னு ஆயாச்சாரா முத்தா அச்சான் தாண்டி
1: முத்தா அச்சான்
0: இது நீங்க அப்ரிசியா ரிதே நீ ஹுன்கு லகுன தியாங் ஜனூர் அத்து நுஹுன்கா தவாங் சோனா நீங்க அப்ரியா நீங்க மெய் ஐயா நீங்க மெய் மஜுனி ஐயா பாப்பா ஜூலி ஐயா சி இச்சங் சோ அச்சாச்சான் காமோ கப்பாயுன் காமோ மோ மோன் பண் பரான் தோசனே.